0: சமயமாய் மாற மணி முழக்கம் உலகமே மணி முழக்கம் கா மரண விண்ணத்தின் மணி முழக்கம் முடங்குமே.
1: மாகியில்

0: கஷ்டம் எம்மட்ட நான் வகையில் விட்டேச்சு
1: போகும். மணிமுழக்கம் ஆ சமயமாய் மாற மணிமுழக்கம் வருந்தோ வருந்து ஞான் மணிமுழக்கம் ஆ மரணம் வருந்தோரா மணிமுழக்கம் வருந்தோ வருந்து
0: ஞான். மறந்துட்டல்ல மதனா, மறக்கா எனக்கு சாதிக்குமோ அனுஜா? நின்ன நேரிடா எனக்கு சக்கதையில்ல மதனா. லோகம் முழுவன் ஞா மாட்டையன் தீருவன் என்ன படிக்கட்டை, நீ மாத்திரம் என்ன குற்றப்படுத்த. காரணம் என்னை காணும் என்ன அறியாவும் அவனால்.